0: இடர் பனாதங்க மழகலை நாயவர் நாயவர்ங்க மழகலை நாயவர்.
1: Yo, udah ngarang baik kali kan nambah kado ngarang nulun boy ngor. Ngamani kada yulung radio on 88.9 FM.